சுகீ சுகீ சுகீ சுகீ சுகீ சுகீ ஹாதிய ஹொல நோட ஜோளத பெளை நோட ஜோதிய ஹொல நோட ஜோளத பெளை நோட

சுகி சுகி சுகி சுகி சுகி சுகி மெட்டவாஹச்சோ நராசிய தூரோன மெட்டவாஹச்சோ நராசிய தூரோன பூஜைய மாடி ஹேரோன.